0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா, அவருடைய வயசான காலத்துல பைத்தியம் குடிச்சு அவருடைய சொந்த பில்டிங்க்கு பாம்பு வச்சிருக்காரு.
1: Who the hell is this fakir?
2: GD Naidu.
1: எந்த நாட்டுல இருந்துகிட்டு நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கூடி சீக்கிரம் புரியுங்க.
3: மனசு சுத்தமானவன் சொல்றது பலிக்கும் போய் குறிச்சு வச்சுக்க. இன்னையில இருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
4: வேட்டையோட கதைய வேட்டைக்கார இல்லாம ஒரு சிங்கம் எழுதிச்சுன்னா வீரத்தோட விளக்கமும்
5: மாறிடுச்சு. Tapi asih rambo kadok tu musik gak sabar pas lalu shock shock le.
6: She just loves it.
7: La boca chimba so chévere remix bla bla bla bla.
8: Yo te no te quiero pa un rato.
5: Abi dikure churi. Abi, a ver.
7: Aria Vega Ryan Casa la Costañita premio en la boca chimba so chévere remix bla bla bla bla. Yo te